ஐந்து மக்களுக்கு இது உலகங்களுக்கு ஒன்னா யாம் இருக்கோம் அப்படின்னு ஈரேசா உனே சிவி என்ன சொல்லணும்னா பேரு ஆடிட்டு அப்படி இந்த சிம்ம போட்ட சூகிசா நான் உலகங்களுக்கு வசதே கிறிஸ்து buyagamba abamu nti mbayitadde emirembe mbawadde emirembe gyange totunula ebibi byaffe naye amaaso go gazze okukkiriza kwa ekereziyawo kkiriza okumu emirembe n'okukisa ekimu nga bweyagala bwawanga amulamula emirembe n'emirembe eddembe ly'omukama libeera mmwe ennaku zonna.